0: நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை.
1: ஜூலை மாதம் 26 நாள், கார்கில் போர் வெற்றி தினம்.

இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர்களிலேயே 1999 நடைபெற்ற கார்கில் போர்தான் இன்று வரை மிகவும் தீவிரமான போர். கார்கில் யுத்தமானது 1991 மே 3 தொடங்கி ஜூலை 26 வரை நடைபெற்றது. பாகிஸ்தானின் ஊடுருவல் இதனை இந்திய வீரர்கள் கண்டறிந்து பின்னர் யுத்தம் நடத்தியது.

0: கார்கில் போர் மூன்று கட்டங்களை கொண்டது. ஜூலை மாதம் 26 கார்கில் போர் வெற்றி தினம். மேலும் பல தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்துள்ள வருகிறார் செல்வி ராஜேஸ்வரி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாலையின் மாலை வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் ராஜேஸ்வரி. அன்பார்ந்த வானொலி நேயர்களே, இன்று நாம் நினைவு கூறப்போகும் நாள் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலும் பெருமையையும் நன்றியுணர்வையும் ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான நாள். அந்த நாள் கார்கில் விஜய் திவாஸ். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 அன்று இந்தியா முழுவதும் கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. 1999 கார்கில் போரில் இந்திய இராணுவம் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நினைவு கூறும் நாள்தான் இது. இந்த நாள் வெறும் வெற்றியை கொண்டாடுவதற்கான நாள் மட்டுமல்ல, நமது நாட்டிற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவற்றை நினைவு கூறும் நாள். இந்தியாவின் எல்லைகளில் வீசும் குளிர்காற்றின் கதையையும் அந்த காற்றை விட உறுதியான நம் வீரர்களின் மனதையும் தங்கள் உயிரையே அர்ப்பணித்து நம் தேசிய கொடியை உயரமாக பறக்க வைத்த மாவீரர்களையும் நினைவு கூறும் நாள்தான் கார்கில் விஜய் திவாஸ். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, ஒரு வீட்டை காப்பாற்ற ஒரு குடும்பம் தேவை, ஒரு கிராமத்தை காப்பாற்ற மக்கள் தேவை, ஒரு மாநிலத்தை காப்பாற்ற நிர்வாகம் தேவை, ஆனால் ஒரு நாட்டை காப்பாற்ற எல்லையில் நிற்கும் வீரர்கள் தேவை. நாம் இன்று நிம்மதியாக நம் வீட்டில் உறங்குகிறோம். காலை எழுந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். நாம் வேலைக்கு செல்கிறோம். திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். நம் தேசிய கொடியை பெருமையோடு ஏற்றுகிறோம். இவை அனைத்திற்கும் பின்னால் பனியிலும் மழையிலும் இருட்டிலும் எதிரியின் குண்டுகளுக்கு மத்தியிலும் தன் உயிரை பற்றி சிந்திக்காமல் நிற்கும் ஒரு இந்திய வீரன் இருக்கிறான். அவனை நாம் தினமும் பார்க்கவில்லை. அவன் நம் வீட்டிற்கு வருவதில்லை. அவன் நம்மிடம் எதையும் கேட்பதில்லை. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் நம் பாதுகாப்புக்காகத்தான் உயிரையே பணயம் வைக்கிறான். அதனால் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நேயர்களே, ஒரு வீரனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் யோசித்திருக்கிறோமா? அவன் பிறக்கும் போது அவனும் ஒரு குழந்தைதான். அவனுக்கும் ஒரு தாய் இருக்கிறாள். அவனுக்கும் ஒரு தந்தை இருக்கிறார். அவனுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கும் கனவுகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் என் நாட்டை காப்பாற்ற வேண்டும். அந்த ஒரு முடிவுக்கு பிறகு அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுகிறது. மற்றவர்கள் திருநாளை கொண்டாடும் நேரத்தில் அவன் எல்லையில் நிற்கிறான். மற்றவர்கள் குடும்பத்துடன் பிறந்தநாள் கொண்டாடும் நேரத்தில் அவன் பணியில் காவல் காக்கிறான். மற்றவர்கள் அமைதியாக தூங்கும் நேரத்தில் அவன் விழித்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் விழித்திருந்தால்தான் நாம் அமைதியாக தூங்க முடியும். ஒரு சிறிய கவிதை. எல்லையில் எரியும் குளிரிலும் இதயத்தில் எரிவது தேசப்பற்று. கையில் இருப்பது ஆயுதம் அல்ல இந்தியாவின் எதிர்காலம். மார்பில் இருப்பது பதக்கம் அல்ல தாய்நாட்டின் மீதான அன்பு. ஜூலை மாதம் 26 கார்கில் விஜய் திவாஸ் பற்றி மேலும் பல தகவல்கள் அறிய இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் கார்கில் விஜய் திவாஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் நினைவு கூறும் கார்கில் விஜய் திவாஸ் என்ற பெயரை அனைவரும் கேட்டிருப்போம். ஆனால் கார்கில் என்ற இடம் எப்படி இருக்கும், அங்கே என்ன நடந்தது, ஏன் அந்த நாள் இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளன, வாருங்கள் சற்று அந்த மலைப்பகுதிக்கு சென்று பார்ப்போம். கார்கில் என்பது லடாக் பகுதியில் அமைந்துள்ள உயரமான மலை பிரதேசம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 16,000 முதல் 18,000 அடி உயரம். அங்கே மரங்கள் மிக குறைவு, காற்றில் ஆக்சிஜன் குறைவு. குளிர்காலத்தில் வெப்பநிலை -30 முதல் -40 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். நாம் சில நிமிடங்கள் கூட அங்கே நிற்க முடியாமல் சிரமப்படுவோம். ஆனால் நமது வீரர்கள் மாத கணக்கில் அங்கே தங்கி நாட்டை காக்கிறார்கள். அதுவே இந்திய இராணுவத்தின் அர்ப்பணிப்பு. 1998 இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தின. இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது. அதன் பிறகு அமைதி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. இந்தியா அமைதியை விரும்பியது, நட்பை விரும்பியது. ஆனால் அமைதியின் மறுபக்கத்தில் ஒரு சதித்திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. 1999 குளிர்காலத்தில் இந்திய வீரர்கள் வழக்கம் போல் சில உயரமான காவல் நிலைகளில் இருந்து கடுமையான பனிப்பொழிவு காரணமாக தற்காலிகமாக கீழே இறங்கியிருந்தனர். அந்த நேரத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் இராணுவத்தினர் மறைமுகமாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவினர். அவர்கள் சாதாரண ஊடுருவக்காரர்கள் அல்ல, நன்கு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள். அவர்கள் பல முக்கியமான மலை சிகரங்களை ஆக்கிரமித்தனர். இந்த நடவடிக்கை மிகவும் ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த கதையில் நாம் மறக்க கூடாத ஒருவர் இருக்கிறார், ஒரு சாதாரண மேய்ப்பர். அவருடைய பெயர் டாஷி நாம்கியால். ஒரு நாள் தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது மலைப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சில நபர்களை கவனித்தார். அவர் உடனே இந்திய இராணுவத்திற்கு தகவல் கொடுத்தார். அந்த ஒரு தகவல் தான் பின்னர் இந்திய வரலாற்றையே மாற்றியது. சில நேரங்களில் ஒரு சாதாரண குடிமகனின் விழிப்புணர்வு கூட ஒரு நாட்டின் பாதுகாப்பில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அன்பான நேயர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். தேசப்பற்று என்பது எல்லையில் துப்பாக்கி ஏந்துவது மட்டுமல்ல, ஒரு தவறை கண்டால் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதும், நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதும், சட்டத்தை மதிப்பதும், நேர்மையாக வாழ்வதும் தேசப்பற்றின் வெளிப்பாடுகளை. 1999 மே மாதத்திற்கு செல்வோம். இந்திய இராணுவம் மலை உச்சிகளில் எதிரிகள் இருப்பதை உறுதி செய்தது. முதலில் அது ஒரு சிறிய ஊடுருவல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கிடைத்த தகவல்கள் ஒரு பெரிய உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. இது சாதாரண ஊடுருவல் அல்ல, பல உயரமான மலை சிகரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. இந்தியாவின் முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை ஸ்ரீநகர் முதல் லே வரை செல்லும் சாலை எதிரிகளின் கண்காணிப்பில் இருந்தது. அந்த சாலை துண்டிக்கப்பட்டால் என்ன ஆகும்? லடாக் பகுதியில் பணியாற்றும் இந்திய வீரர்களுக்கு உணவு, மருந்து, ஆயுதங்கள், குளிர்கால உபகரணங்கள் ஆகியவற்றை கொண்டு செல்ல முடியாது. அதாவது இந்தியாவின் பாதுகாப்பே பாதிக்கப்படும். அந்த நிமிடத்திலேயே இந்தியா ஒரு முடிவெடுத்தது. நமது மண்ணின் ஒரு அங்குலம் கூட எதிரியிடம் இருக்கக்கூடாது. அந்த முடிவே

பாழான பாறைகள், பனியால் வழுக்கும் நிலம், கையில் 20 முதல் 30 கிலோ எடையுள்ள ஆயுதங்கள், முதுகில் உணவுப் பொருட்கள், உடலில் பல அடுக்குகள் கொண்ட குளிர் ஆடைகள், இரவு நேரம் ஆக்சிஜன் குறைவு, எதிரிகள் மேலிருந்து துப்பாக்கிச் சூடு. இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு அடி முன்னேறுவதும் ஒரு உயிர் போராட்டம். நேயர்களே, இப்போது உங்கள் கண்களை 1 நிமிடம் மூடுங்கள். நீங்கள் 17,000 அடி உயரத்தில் நிற்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் மூச்சு வேகமாக ஓடுகிறது, குளிர் உங்கள் கைகளை உறைய வைக்கிறது. காலடியில் பனி, மேலே எதிரி, பின்னால் நாடு. அந்த நேரத்தில் ஒரு வீரன் என்ன நினைப்பான்? நான் உயிரோடு திரும்புவேனா? அல்ல, அவன் நினைப்பது, என் பின்னால் நிற்கும் என் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுதான் இந்திய வீரனின் மனம். ஒரு சிறிய கவிதை. உயிர் ஒரு நாள் பிரியும், புகழ் என்றென்றும் வாழும். மண்ணில் விழுந்த இரத்தத் துளிகள் நாளை சுதந்திர மலர்களாக மலரும். ஜூலை மாதம் 26ஆம் நாள் கார்கில் விஜய் திவாஸ் பற்றி மேலும் பல தகவல்கள் அறிய இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் கார்கில் விஜய் திவாஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கார்கில் போரில் இந்திய ராணுவம் மட்டுமல்ல இந்திய விமானப்படையும் மிகப்பெரிய பங்காற்றியது. மலை உச்சிகளில் இருந்த எதிரிகளை தாக்குவது மிகவும் கடினம். அதற்காக இந்திய விமானப்படை ஆபரேஷன் சஃபேத் சாகர் என்ற நடவடிக்கையை தொடங்கியது. போர் விமானங்கள் உயரமான மலைகளுக்கு நடுவே பறந்து எதிரிகளின் முகாம்களை துல்லியமாக தாக்கின. அந்த தாக்குதல்கள் தரையில் போராடிய வீரர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்தன. அந்த நாட்களில் இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை, பீரங்கி படை மூன்றும் ஒரே குடும்பமாக இணைந்து போராடின. கார்கில் போரில் இந்தியாவின் சக்தி வாய்ந்த பீரங்கிகள் இரவும் பகலும் முழங்கின. ஒவ்வொரு வெடிப்பும் ஒரு செய்தியை சொன்னது. இந்த மண்

இந்தியாவின் மண். அந்த முழக்கத்தை மலைகளே எதிரொலித்தன. அன்பார்ந்த நேயர்களே, வரலாற்றில் பல இந்திய வீரர்கள் தங்கள் குடும்பத்திற்கு எழுதிய கடிதங்கள் இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றன. அவற்றில் பலவற்றின் உணர்வு ஒன்றே, என்னை நினைத்து அழாதீர்கள், நான் என் கடமையை செய்கிறேன், நாட்டிற்காக உயிர் கொடுப்பது பெருமை. இந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது கூட கண்களில் கண்ணீரை வரவழைக்கின்றன. பகலில் போர், இரவில் ஏற்றம். பல நேரங்களில் வீரர்கள் பேசவே மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு சிறிய சத்தம் கூட எதிரிகளுக்கு அவர்கள் இருக்கும் இடத்தை சொல்லிவிடும். அவர்கள் மலை பாறைகளை பிடித்து கொண்டு அங்குலம் அங்குலமாக மேலே ஏறினார்கள். பல மணி நேரம், பல நாட்கள், சில நேரங்களில் தண்ணீர் கூட இல்லாமல், உணவும் மிகவும் குறைவாக. ஆனால் மன உறுதி குறையவில்லை. நேயர்களுக்காக ஒரு சிந்தனை. நாம் வாழ்க்கையில் சிறிய சிரமம் வந்தாலே என்னால் முடியாது என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் 17,000 அடி உயரத்தில் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவில் ஒரு இந்திய வீரன் சொன்னது, நான் முடிப்பேன். அதனால்தான் இன்று நாம் பெருமையாக சொல்கிறோம், நாம் இந்தியர்கள். நேயர்களே, கார்கில் என்பது வெறும் மலைப்பகுதி அல்ல. அது 20,000 அடி உயரத்தில் இருக்கும் உறைந்த மரணத்தின் உலகம். அங்கு மூச்சு விடுவதற்கே ஆக்சிஜன் குறைவு. காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். வெப்பநிலை -40 முதல் -60 டிகிரி வரை குறையும். தண்ணீர் குடிக்க வேண்டுமா? முதலில் பனியை உருக்க வேண்டும். உணவு சாப்பிட வேண்டுமா? அது உறைந்து கல்லாக இருக்கும். தூங்க வேண்டுமா? கண்களை மூடினால் மீண்டும் திறக்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்திய வீரர்கள் இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரே ஒரு குறிக்கோளோடு முன்னேறினார்கள். இந்த மண்ணில் எதிரியின் காலடி இருக்கக்கூடாது. ஒரு உண்மை சம்பவம். ஒரு வீரர் தன் வீட்டிற்கு கடைசியாக எழுதி கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தார், அம்மா, நான் வீட்டிற்கு வந்தால் உங்கள் மகனாக வருவேன். வர முடியவில்லை என்றால் இந்தியாவின் மகனாக வருவேன். இந்த ஒரு வரியே ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையை முழுமையாக சொல்லிவிடுகிறது. பனி விழுந்தது, ஆனால் அவர்களின் இரத்தம் உறையவில்லை. குண்டுகள் பாய்ந்தன, ஆனால் அவர்களின் தைரியம் சிதறவில்லை. மரணம் அருகில் நின்றது, ஆனால் அவர்கள் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. ஏனெனில் அவர்கள் பார்த்தது இந்திய தேசிய கொடியை மட்டுமே. கார்கில் போரை பற்றி பேசும்போது ஒரு பெயரை யாராலும் மறக்க முடியாது, கேப்டன் விக்ரம் பத்ரா. அவருக்கு வயது 24, ஆனால் அவருடைய தைரியத்திற்கு வயதே இல்லை. ஒரு மலையை வெற்றிகரமாக கைப்பற்றிய பிறகு ரேடியோ மூலம் அவர் கூறிய ஒரு வாசகம் இன்றும் இந்திய வரலாற்றில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏ தில் மாங்கே மோர், அதாவது இந்த மனம் இன்னும் வெற்றிகளை விரும்புகிறது. அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவர் நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே அடுத்த மலையை நோக்கி முன்னேறினார். அங்கே தன் தோழர்களை காப்பாற்ற முயன்ற போது வீர மரணம் அடைந்தார். ஆனால் அவர் இன்று ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் உயிரோடு வாழ்கிறார். கேப்டன் விக்ரம் பத்ராவின் வார்த்தைகள். ஒருமுறை அவர் தனது குடும்பத்திடம் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகள், நான் திரும்பி வந்தால் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு வருவேன், இல்லையெனில் தேசிய கொடியில் போர்த்தப்பட்டு வருவேன். அவர் வார்த்தை ஒரு வீரனின் உறுதிமொழி. அவர் அதை நிறைவேற்றினார். அன்பான நேயர்களே, ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் அமைதியை உணருங்கள். உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடுவதை நினைத்து பாருங்கள். இன்று நாம் சுதந்திரமாக பேசுகிறோம், சிரிக்கிறோம், வேலைக்கு செல்கிறோம், பள்ளிக்கு செல்கிறோம். இவையெல்லாம் எல்லையில் யாரோ ஒருவர் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பதால் தான். அந்த வீரர்களுக்கு இப்போது உங்கள் மனதிற்குள் இருந்து ஒரு முறை நன்றி என்று சொல்லுங்கள். அன்பான இளைஞர்களே, தேசப்பற்று என்பது கையில் கொடியை பிடிப்பது மட்டுமல்ல, சமூக பொறுப்புடன் வாழ்வதும், சட்டத்தை மதிப்பதும், வரி செலுத்துவதும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும், வாக்குரிமையை பயன்படுத்துவதும் அனைத்து தேச சேவையே. ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை நேர்மையாக செய்தால் அதுவே வீரர்களுக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாகும். ஒரு கவிதை. வீரன் விழவில்லை, விதையாக மாறினான். அவன் குருதி சிந்தவில்லை, கொடியின் நிறமாக மாறியது. அவன் உயிர் பிரியவில்லை, ஒவ்வொரு இந்தியனின் மூச்சிலும் கலந்துவிட்டது. அவன் மறையவில்லை, இந்தியாவின் வரலாறாக மாறிவிட்டான். நேயர்களே, ஒரு போரின் வெற்றி வெறும் இராணுவத்தின் வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு தாயின் கண்ணீரின் வெற்றி, ஒரு தந்தையின் பெருமையின் வெற்றி, ஒரு மனைவியின் தியாகத்தின் வெற்றி, ஒரு குழந்தையின் எதிர்காலத்தின் வெற்றி, இந்தியாவின் வெற்றி. ஜூலை மாதம் 26 கார்கில் விஜய் திவாஸ் பற்றி மேலும் பல தகவல்கள் அறிய இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் கார்கில் விஜய் திவாஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களே, தேசப்பற்று சமூக வலைதளங்களில் ஒரு நாள் மட்டும் ஜெய் ஹிந்த் என்று எழுதுவதல்ல. தேசப்பற்று நாம் செய்யும் சிறிய செயல்களிலும் தெரியும். ஒரு மரம் நடுங்கள், சுற்றுச்சூழலை காப்போம், பொது சொத்துக்களை காப்போம், ஊழலை எதிர்ப்போம், சட்டத்தை மதிப்போம், நேர்மையாக உழைப்போம், நமது வேலையை நமது கடமையை முழு மனதோடு செய்வோம். அதுவே எல்லையில் நிற்கும் வீரனுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. உயிர் என்பது அனைவருக்கும் ஒன்று. ஆனால் உயிரை எதற்காக வாழ்கிறோம் என்பதே மனிதனின் உயரம். சிலர் தமக்காக வாழ்கிறார்கள், சிலர் குடும்பத்திற்காக வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு இந்திய வீரன் மட்டும் 140 கோடி மக்களுக்காக வாழ்கிறான். அவன் உயிர் முடிவதில்லை. அவன் பெயர் இந்தியாவின் இதயத்தில் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். அன்பிற்கினிய நேயர்களே, கார்கில் போரில் ஒரு மலையின் பெயர் மட்டும் ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த மலை டைகர் ஹில். ஒரு மலை, ஆனால் அதன் மீது நடந்த போராட்டம் ஒரு நாட்டின் தலை நிமிர்வுக்கான போராட்டம். ஏன் டைகர் ஹில் இவ்வளவு முக்கியமானது? டைகர் ஹில் சுமார் 16,000 அடி உயரம். அங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலை, ராணுவ வாகனங்களுக்கு நகர்வு, பொருட்கள் எடுத்து செல்லும் வழிகள் எல்லாமே தெளிவாக கண்காணிக்க முடியும். அதனால் அந்த உயரத்தை எதிரி கைப்பற்றிய போது இந்திய ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியது. ஒரு கணம் கூட தாமதிக்க முடியாது. அந்த மலையை மீட்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு வீரனின் மனதிலும் ஒலித்த ஒரே எண்ணம். நேயர்களை, பகலில் ஏறினால் எதிரி தெளிவாக பார்த்து விடுவான். அதனால் இந்திய வீரர்கள் இரவின் இருளை நண்பனாக கொண்டார்கள். பாறைகளில் கயிறுகளை கட்டி கைகளில் இரத்தம் வடிந்தாலும் முட்டிகளில் தோல் கிழிந்தாலும் அவர்கள் முன்னேறினார்கள். மலை ஒவ்வொரு அடியிலும் அங்கேயே நின்றுவிடு என்று சொன்னது. ஆனால் வீரர்களின் மனம் இந்தியா காத்திருக்கிறது, நாங்கள் நிற்க மாட்டோம் என்று பதிலளித்தது. ஜூலை மாதம் விடியற்காலை துப்பாக்கி சத்தம், பீரங்கிகளின் முழக்கம், பாரத் மாதா கி ஜே என்ற வீர முழக்கம் மலை முழுவதும் எதிரொலித்தது. அந்த சில மணி நேர போராட்டம் இந்திய வரலாற்றையே மாற்றியது. இறுதியில் எதிரி பின்வாங்கினான். டைகர்

0: பார்கில் மீண்டும் இந்தியாவின் வசமானது. அந்த நொடியில் ஒரு வீரர் தேசிய கொடியை அந்த உயரத்தின் மீது பறக்கவிட்டார். அந்த கொடி காற்றில் அசையவில்லை. அது 140 கோடி இந்தியர்களின் பெருமையை உலகிற்கு சொல்லிக் கொடுத்தது. போரில் வெற்றி பெற்ற அந்த வீரர்களில் பலருக்கு அடுத்த நாள் என்ன தேதி என்பது கூட தெரியாது. ஏனென்றால் அவர்கள் நாட்களாக தூங்காமல், உணவு சரியாக உண்ணாமல், குளிரில் உறைந்தபடியே போராடி கொண்டிருந்தார்கள். நாம் ஒரு நாள் மின்சாரம் இல்லாவிட்டாலே சிரமப்படுகிறோம், ஒரு நாள் இணையம் இல்லாவிட்டாலே புலம்புகிறோம். ஆனால் நம் வீரர்கள் பல நாட்கள் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் தமிழ் திருக்குறளின் ஒரு குறளை நினைவு கூற விரும்புகிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமும் கடமையுணர்வும் தியாகமும் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால் அதுவே ஒரு வீரனின் வாழ்க்கையாகிறது. அந்த வீரர்களின் பாதையை பின்பற்றி நாமும் நல்ல குடிமக்களாக, நல்ல மனிதர்களாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைப்போம். இந்த கார்கில் விஜய் திவாஸ் நாளில் ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் தேசப்பற்று என்ற தீபம் இன்னும் பிரகாசமாக ஒளிரட்டும். இதுவரை கார்கில் விஜய் திவாஸ் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஸ்வரி.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
2: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.

தேவிகுளம் ஸ்பைஸ் எஃப்எம் வானொலி கேட்கின்ற என் அன்பன் இனிய சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்ச பாடல் மூவி ஆவாரம் பூ சாங் சாமி கிட்ட சொல்லி. எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாசத்தோடு உங்கள் ரதீஷ் மஞ்சப்ரா. இந்த பாடலின் இனிசையில் மயங்கி அசுதிக்காம் வா, இந்த அற்புதமான பாடலை கேட்பான்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட. ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட.